ஒக்கரியா ஓமுனியா ஓமரியா ஓகெஞ்சா ஓஜவர இந்து ஈ பூமி மேகே நன்ன நிம்ம தந்தோரோ வெள்ளி மூடித்தோ கோழி கூகித்தோ ஆ வெள்ளி மூடித்தோ கோழி கூகித்தோ பானாகே ரங்கு செல்லி தெரநெறி சூர்யா பந்த வெள்ளி மூடித்தோ கோழி கூகித்தோ